bi nso ɛtran ya kyerɛ saa baa no ɛm sɛ ne fie ne ɛsɛ ɛma no nwo o yɛ ɔse ɔsondaeɛ hu sɛ ɔwɔ hɔ ne dayɛ mu ɔwɔ ba